0: சிறப்பம்
1: சூப்பர் கேம்ஸ்
2: சூப்பர் ஃபன்
1: அண்ட் எக்ஸைட்டிங் பிரைசஸ்
2: நீங்களே ஈவினிங் டீ டைம் கனராகா ஆஸ்ட்ரேயா பிரீமியர் லீக்லூடே
1: திங்கள் முதல் வெள்ளி வரை வைகிட்டு 4 மணி முதல் 6 மணி வரை ஆன்யோ ஆஸ்ட்ரே எஃப்எம் 90 சூப்பர் ஃபன் ஹப் ஃபார் யுவர் சூப்பர் கூல் ஈவினிங்ஸ் ஆஸ்ட்ரேயா பிரீமியர் லீக்